சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் ஆர். முத்துராமன் அவர்கள் நடிகர் ஆர். முத்துராமன் அவர்கள் நடித்த ஒரு சில படத்திலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களை. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் அருணோதயம் என்ற படத்திலிருந்து எங்கள் வீட்டு தங்கத்தேரில் எந்த மாதம் திருவிழா, இந்த பாடல்களுக்கு குரல் கொடுத்த பின்னணி பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமன், சுசிலாம்மா, இந்த இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்தான் இன்று ஒரு சிறப்பு. இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரண்டு ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இதயராகும் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அம்மா அவர்களின் இனிய பாடல்களை தந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி ராமபுரம் அனுசுயா அம்மாவுக்கும் இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுகளோடு பாடல்கள் அனைத்தும் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து புவனேஸ்வரி அம்மாவின் பாடல்களை அனைத்தையும் நந்தவனத்து பூக்களின் மனமாய் புகழ்மணம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி, வணக்கம் என்று ஒரு அழகான ஒரு பாராட்டு தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றிகள் ஐயா உங்களுக்கு. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாருங்கள். நன்றி. அடுத்து தென்னரசு, இது இவர் என்ன ஊர் என்று தெரியவில்லை, ஊரை குறிப்பிட்டால் ஊரோடு வாசிப்பேன். தென்னரசு அவர்களும் நம் நிகழ்ச்சியில் லைக் பண்ணியிருக்கார், சூப்பர் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார், வாருங்கள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், அழகான இனிமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் எங்கள் வீட்டு தங்கத்தேரில் எந்த மாதம் திருவிழா, புதுமையான பாடல், ஆரம்பமே பாடலே அருமையான பாடல், தேர்வு சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சரவணப்பட்டி எஸ்பிவி அவர்களின் ஆரம்ப கால பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு பாராட்டிய அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக

0: நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு ஆர்வமாக ஒரு சகோதரர் அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வாங்க
0: வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. சொல்லுங்க.
1: பாடல் வந்து சோகமே சூப்பரா, எந்த மாதிரி திருவிழான்னு அருமையா அழகான ஒரு பாடலை கொடுத்தாங்க. வர்ற பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புவனேஸ்வரி நீங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
0: நன்றி, நன்றி.
1: நடத்த வந்த உங்களுக்கும் ஒரு பாராட்டுகள். நேயர்களும் நல்லதா பதிவெல்லாம் போடுறாங்க, தவித்துவமா போடுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. நன்றிங்கன்னா நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்போம்னா. நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி,
0: நன்றிங்கண்ணா. என்ன நேயர்களை, தொடக்கத்திலே அந்த பாடலை கேட்ட ஒரு ஆர்வத்துடன் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்கள் நம் நிகழ்ச்சியை பற்றி வாழ்த்தி சென்றார்கள். அழகு, சூப்பர். அடுத்த பாடலுக்கு செல்வோம். வாணிராணி இந்த படத்திலிருந்து முல்லைப்பூ பல்லக்கு போவது எங்கே, எங்கே போகும் பார்க்கலாம். பாடல் வரிகளில் வரும், அதை அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசிலாம்மா குரல் தான் இந்த பாடலும்.

0: என்ன ஒரு அழகான அருமையான வரிகளில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே பாடல் மிகவும் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் முல்லைப்பூ பல்லக்கு போவது எங்கே இனிமையான பாடல் எஸ்பிபி சுசிலம்மா குரலில் பாடல் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து பாடலுக்கு வருவோம். இதோ எந்த தெய்வம் இந்த படத்திலிருந்து அம்பிகை நேரில் வந்தாள். இதோ இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
1: सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் இதயராகும் நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி சகோதரிக்கு முதற்கண் என்னோட நன்றி. நாங்கள் மறந்திருந்த பாடல்களையும் எல்லாம் சிறப்பாக தேர்வு செய்து பாடல்களை ஒளிபரப்பு செய்ததற்கு நன்றி சகோதரி. அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் அருமையான நல்ல ஒளி இசைத்தரத்தில் பாடல்களை தொகுத்து வழங்கும் அனுசியா அக்காவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சூப்பர் என்றும் மலர்த்துவியும் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்த சகோதரிக்கு வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சேரன்ம நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நடிகர் ஆர் முத்துராமன் நடித்த ஒரு சில படத்திலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரிகள் புவனேஸ்வரி, ராஜேஷ், ராஜேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து திக்கு தெரியாத காட்டில் இந்த படத்திலிருந்து கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்னையும் மறவாதே, இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

இது என்ன கொடுமை இல்லையா? இது என்ன கொடுமை? நாம காதலர்களா இருந்த போதும், கணவன் மனைவியா மகிழ்ந்த போதும், குழந்தைக்கு பெற்றோர்களான போதும், காலமெல்லாம் இடம் பிரியாம இப்படியே வாழணும்னு சொல்லுவியே விஜயா?

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என நீ மறக்காதே. அழகு, அருமை, சூப்பரான பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளார்கள். வந்துட்டே என்று சூப்பர் சூப்பர். வாருங்க வாருங்கள் வாருங்கள். உங்களுடைய பதிவை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வாருங்கள் சகோதரரே. அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அருமையான அற்புதமான பாடல் ஒளித்தரும், மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி, கேட்டதெல்லாம் நான் தருவேன் என நீ மறக்காதே, இனிமையான பாடல். புவனேஸ்வரி சகோதரிக்கு மறக்கக்கூடாது. அருமை சகோதரி பாடல்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோகிலா பழனிசாமி, தொட்டாவாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நல்ல பாடல் என்று சுருக்கமாக நான்கே எழுத்தில் ஒரு பதிவு. ஏனையா, நேற்று நடந்ததை மனதில் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் பதிவிடுங்கள், நான் அதை வாசிக்கிறேன். பிழை இருக்கும் தான் யாருக்குமே, அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அழகாக நேற்று எப்படி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்களோ அதே போல் நீங்கள் அனுப்புங்க, நான் படிக்கிறேன். இது வந்து அடுத்தவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவருமோ சேர்ந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இதயராகம் நிகழ்ச்சி. யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொன்னார் என்று அதை மனதில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் அழகாக பதிவிடுங்கள் நண்பரே, நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் கேட்ட பாடல்களை எல்லாம் அனுசுயாக்கா தருவார்கள், அவர்களையும் மறக்கக்கூடாது. நானா இல்லையே, இதற்கு காரணம் நம் புவனேஸ்வரி தான் சகோதரி. உன்னுடைய அக்கா என்னுடைய தங்கை. இதற்கு மேலாக நான் எப்படி சொல்வது, அரசாங்க வானொலியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருந்த ஒரு நேயர், என்னையும் ஒரு அறிவிப்பாளராக நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நம் சபரி வானொலியில் ஒரு இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்குத்தான் என் நன்றியும் பாராட்டுகளையும் சொல்ல வேண்டும் சகோதரி. நன்றி, நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி மகிழ்வும் அன்பும் நன்றி என்று எஸ்பிவியை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு. மேச்சேரி அறிவழகன் நம் தம்பி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்கா வாழ்த்துக்களக்கா என்று ஒரு அழகான பதிவு. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி, ஆமாம், நீங்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்கீங்க, வாங்க வாங்க. நன்றி, நன்றி தம்பி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் கீதம் நேசிக்கும் கீதம் ஐயாவின் மனசு ஈசனை விட பெரியது, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் நம்முடன் துணை இருப்பார். ஈசனை விட நம் கீதநேசன், கீத நேசிக்கும் கீதநேசன் துணை இருப்பார். நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய பதிவை அழகாக பதிவிடுங்கள். ஓரிரண்டு எழுத்துக்கள், எப்படி சொல்வது, ஓரிரண்டு எழுத்துக்கள் தவறாக வரும், அதை திருத்தி படித்து கொள்வோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை நண்பா. உங்களுடைய பதிவை அழகாக ஒவ்வொரு பாடலுக்கும் சிறப்பான ஒரு பதிவுகள் போட்டு வாருங்கள், நான் வாசிக்கிறேன், சரிங்களா? சரி நேயரே, அடுத்த நிகழ்ச்சிக்கு பாடலுக்கு போவோம். ராதா இந்த படத்திலிருந்து, கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன். ஆமாம், நம் இப்பொழுது நம் கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவிற்குத்தான் இந்த பாடல் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம் கீதநேசிக்கம் கீதநேசன் ஐயா நம்மளை கைவிட மாட்டார் ஈசன் அப்படின்ற அந்த ஒரு பதிவுக்கு இதோ இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பதிவுக்கேற்றா போல் இந்த ஒரு பாடல், ராதா படத்திலிருந்து, கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன். இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், கடவுள் மீது ஆணை, உன்னை கைவிட மாட்டேன், என்ன ஒரு அருமையான பாடல், சூப்பர் தேர்வு சூப்பர் என்றும், ஸ்டார் வழங்கியும், மனதி தொட்ட பாடல் என்றும் பாடலை பாடிய எஸ்பிபிஐ கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், புவனேஸ்வரி சகோதரியின் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை இனிமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர், ரகுபதி அண்ணா எங்கிருந்தாலும் சபரி வானொலி மேடைக்கு வரவும் டோம் டோம் டோம் தண்டூரை போட்டிருக்கின்றார். ஒருவர் ஒருவர் ஒரு பேகோடத்தின் ஒருவர் ஒரு பஞ்சாயத்தை முடித்துவிட்டு அதில் கொடுக்கும் சன்மானம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வருவார். நம் நிகழ்ச்சிக்கு வந்து ஓடிடுவார் ஒரே ஓட்டத்தில். சிறப்பு சிறப்பு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், இறைவன் அழைக்கும் நேரம் வந்தால் நாம் சென்றுதான் ஆக வேண்டும், அப்பொழுது இறைவனே கைவிட்டுத்தான் ஆக வேண்டும், இதுவும் ஈசனின் நாடகம்தான். ஏன் ஏயா இந்த ஒரு விபரீதமான ஒரு பதிவு, அழகாக பதிவிடுங்கள். நாம் எல்லோரும் ஒரு இடம் பிறந்து விட்டோம், அது ஒரு நாளைக்கு எல்லோரும் போய் சேர இடம் ஒரு இடம். ஏனென்றால் பழமை சொல்லுவோம், நீர்க்குமிழ் போல நம்மளுடைய மனித வாழ்க்கை. நீர்க்குமிழை பார்த்தோம்னா கண்களுக்கு அழகாக இருக்கும், அது உடைந்து போனால் இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று ஒரு தத்துவம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அவ்வளவுதான். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராக நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி தொகுப்பில் நடிகர் ஆர் முத்துராமன் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்தனுப்பிய சகோதரிகள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 3:36. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோமா? மழைமேகம் இந்த படத்திலிருந்து ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது. இந்த பாடலை கேட்டு பாருங்களேன், இசை அருமையாக இருக்கும், எனக்கு பிடித்திருக்கும், உங்களுக்கு எப்படியோ தெரியாது. இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போமா?

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது நம் இதயராகம் நிகழ்ச்சியில் எல்லோரையும் நனையவிட்டது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். மேச்சேரி சாரி தேன்மொழி சகோதரி அவர்கள் புவனேஸ்வரி சாரி காயத்ரி போட்ட பதிவுக்கு, சகோதரி உங்கள் அக்கா தேர்வு பாடல் தானே, எங்கள் அக்கா என்று சொல்லுங்கள். நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், அதற்கு என்ன பண்ணுறது என்று தெரியவில்லை. இங்கிருந்து சரவணப்பட்டிக்கு போயிட்டு தான் நான் மண்ட மேலே அடிக்க வேண்டும் என்று ஒரு அத்தரமாக வருகிறது. எனக்கு கோபம் கோபமாக வருகிறது சகோதரி காயத்ரி மேல். நன்றி, பரவாயில்லை, இதுக்கு மேல் திருத்திக் கொள்வார் என்று நினைக்கிறேன். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவுக்கு, அறிவழகன் மங்கை அவர்கள், எதுக்கண்ணா இந்த வருத்தம், சபரி வானொலி கேளுங்கள், சந்தோஷமாக இருங்க என்று. நானும் அதை தான் சொல்லுகிறேன் சகோதரரே. அடுத்து காயத்ரி அவர்கள் தேன்மொழி சகோதரி போட்ட பதிவு, பழகி பழக்கமாகிவிட்டது அக்கா, கண்டிப்பாக மாற்றிக்கொள்கிறேன். எங்கே பழக்கமாகிவிட்டது, வேதாள முருங்கை மரத்தில் ஏறியது போல தான் ஏறிக்கொண்டிருக்கின்றேன் காயத்ரி. இது இதற்கு மேல் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். அடுத்து கன்னியாகுமரி இரண் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள் அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் தம்பி அறிவழகன், இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய பழக்கம். என்ன நான் சொல்கிறது சிறப்பு தானே. ஆமாம் ஆமாம், அவ்வளவுதானே, மறப்போ மன்னிப்போ, அவ்வளவுதான். அடுத்து சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஆகாய கங்கை ஆனந்த தீர்த்தமாய் ஆடச் சொன்னது, மின்னலில் அழகிய ஊஞ்சல், மேகங்களில் அழகிய பஞ்சனை, விண்மீன்களில் மன்மத மந்திரம். சூப்பர் சூப்பர், அழகான ஒரு வரிகளின் கவிதை வடிவாக கொடுத்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். காயத்ரி அவர் அழகான அருமையான பாடல் சூப்பர் டூயட் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஆகாய கங்கை மண்ணில் வந்தது, ஏனோ தெரியவில்லை, மதுரையில் வைகையும் காய்ந்திருக்கிறது, அது காலத்தின் கொடுமை, இயற்கையின் கொடுமை என்றே சொல்லலாம். கங்கையின் கூட கங்கை நதியும் சற்று காய்ந்துதான் இருக்கிறது. எங்கள் ஊர் பவானிசாகர் அணியும் தண்ணீர் இல்லாமல் காய்ந்திருக்கின்றது. மேட்டூர் அணையின் தற்போது தண்ணீர் குறைந்து காய்ந்து வருகிறது. ஏனோ ஆகாய கங்கை மண்ணில் வருகிறதாம், கங்கை வேண்டாம் அம்மா, மழை மேகமாய் வந்தால் போதும், தாகம் தணிப்போம். இதுதான் சிறப்பான ஒரு பதிவு. இந்த பதிவு படிக்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது தெரியும் நம் மனதிற்கு. இப்படி தான் நம்ம பாட வேண்டும். சிறப்பு சிறப்பு சகோதரரை. அடுத்து தேன்மொழி அவர்கள் ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது, இனிமையான பாடல், இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும், இரவு ராகத்தில் ஒரு சகோதரிகள் எவ்வளவு அருமையாக பாசமாக இருக்கிறார்கள் அக்கா தங்கை என்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம், அவர் பெயர்களை சொல்லுங்கள், நான் சொல்லுவேன், அது தவறாகிவிடுமோ, சரி பார்க்கலாம் அது யார் என்று. அடுத்த நம் நேயர்கள் பதிவில் போடுகிறார்களா என்று பார்ப்போம், இல்லை என்றால் நானே அதை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் எந்த சகோதரிகள் என்று. அடுத்து எனக்கு தெரியுமே அறிவர்கள் மங்கை, இவர் அறிவாச்சு தெரியுமே, அடிக்கடி அவர்களுடன் ஒரு ஃபைட் நடக்கும் அந்த சகோதரியுடன், சென்னையில் இருக்கும் சகோதரி. சிறப்பு சிறப்பு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அனைவரும் ஆழி மழைக்கண்ணா திருப்பாவை பாசுரம் தினமும் சொல்லுங்கள், நேர்மறை எண்ணங்களுடன் பயணிப்போம், நிச்சயம் பூமி குளிரும் மகிழ்ச்சியும் தரும் மழையால் என்று ஒரு பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் காயத்ரி தான் சொல்ல வேண்டும், காயத்ரி அவங்க அக்கா வாக்கான்னு சொல்லலை, காயத்ரி எங்கிருந்து சொல்லும் அந்தளவுக்கு, எப்படி சொல்லது, காயத்ரியோ காயத்ரி தான். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். சீர்வரிசை இந்த படத்திலிருந்து கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே, இதோ இந்த பாடல்.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இரவின் ராகத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அல்லவா நம் தேன்மொழி சகோதரி, அக்கா தங்கை உறவு யார் என்று. அது யாரோ தாறுமாறாக பதவிகளை போட்டு கொண்டிருக்கிற அவர்கள் யாரும் அல்ல. ஆனால் இப்பொழுது தொலைபேசி வழியாக ஒரு சகோதரர் அதற்கான ஒரு விடையளிக்க வந்திருக்கின்றார். இதோ அண்ணா யாருக்கு தெரியும், அடிச்சு கேட்டா கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
1: இந்த பாரபட்சம் யாருக்குமே இருக்க கூடாது. ரொம்ப பாரபட்சம்

0: தங்கச்சினா, செல்ல தங்கச்சினா, இப்படி எல்லாம்
1: செல்ல
0: பேசாதீங்கண்ணா.
1: தங்கச்சியா, செல்ல தங்கச்சின்னா எல்லாருக்கும் போடணும், எல்லா அக்காவுக்கும் போடணும்.
0: சூழ்நிலை அங்க எப்படி
1: அதுதான்
0: இருக்குமா
1: உண்மையான தங்கச்சி.
0: அண்ணா? இன்னொன்று தெரியுமா, அவ மாப்பிள்ளை வீட்டுல இருந்தார, அவ நிகழ்ச்சி கேட்க முடியாது.
1: டெய்லி வந்து அவங்க மடியிலே உட்கார்ந்துருக்காங்களா?
0: ஐயோ அண்ணா, அண்ணா பாவண்ணா, ஏன்னா அந்த பொண்ணை இப்படி எல்லாம் கலாய்க்கிறேன். பாவண்ணா சகோதரி, பாவண்ணா பாருங்க, அங்க அங்க அழுகுறது இங்க கேக்குதுண்ணா.
1: கிடையாது
0: அண்ணா, அங்க நான் சொல்றது கேட்டுங்க, அங்க அழுகுறது இங்க கேக்குது. நான் பாவம் நம்ம இதே ராக நிகழ்ச்சி நினைஞ்சு கொண்டு இருக்கின்றது கண்ணீரால்.
1: எல்லாருமே அக்காதான், சொந்த அக்கா கூட பிறந்த அக்காவுக்கு மட்டும் பழி போடுறது, அண்ணனுக்கு போடுறது, மத்தவங்களுக்கு எல்லாம் என்னன்னே கண்டுக்கிறது கிடையாது.
0: பழி தீர்த்துனீங்களா? பழி தீர்த்துட்டீங்களா?
1: அப்புறம் காயத்ரி ஜெபம் சொன்னாலே போதும், மன சாரணமா ஊத்து.
0: ஐயோ பாவனாண்ணா, ஏன்னா பாவனா அந்த குழந்தைய பா, இந்த இப்படிலாம் பேசாதீங்க. கடக்கோட்டி குழந்தைண்ணா அது, நம்ம செல்ல குழந்தைண்ணா அது, காயத்ரி சும்மா அவ்வளவுதான் இல்ல. அது அதுதான், நான் எனக்கும் தெரியுண்ணா, எனக்கும் தெரியும் அவங்கள நீங்க கால வருவீங்கன்னு எனக்கும் தெரியும். சும்மா அதெல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. நல்ல அழகான ஒரு சகோதரி அது, கடைக்கோட்டி சகோதரி, செல்ல சகோதரி. நான் பாத்திருக்கேனே போட்டோல பாத்திருக்கேனே. நீங்க தான் அனுப்பிவிட்டீங்க. நன்றி, நன்றிங்களாண்ணா, நன்றிங்களாண்ணா. நம்ம நிகழ்ச்சிக்கு
1: சரிங்கண்ணா,
0: நாளைக்கு நாளைக்கு காட்டில் வரும் கீத நிகழ்ச்சியில அன்று நாளை பார்த்துக் கொள்வோம் நம் அவர்களை, சரிங்களா? வரும் வரும் வரும், ஆனால் மாப்பிள்ளை இருந்தால் வராது. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம்ண்ணா, நன்றிங்கண்ணா. இதுக்கே கால வாரத்துக்குன்னே வந்தீங்களா காயத்ரி? கால வாரத்துக்கு தான் வந்தீங்க. அகில ஸ்ரீதர நம்ம இது தனபா ஜெயபா, அது யாரு, பாரதி தனபால் விஜயன்னு சொல்றதை விட இவங்களை கால வாரதுன்னே வந்தீங்க போல இருக்கு. எத்தனை நாள் பழியோ இது, வாங்கிட்டீங்க போங்க. நன்றி, நன்றி, நன்றிங்களண்ணா. என்ன நேயர்களே, அழகான ஒரு அருமையான ஒரு உரையாடல். காயத்ரி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, என் செல்ல தங்கச்சி அது. சரி நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா?

பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து கொண்டு, இன்னும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாசிக்கவில்லை போல. இதோ இதோ இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். அடுத்து நம் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அக்கா தங்கையே என்று நம் சகோதரி போட்ட பதில் கேள்விக்கு அழகான பதில் அளித்து விட்டார் பாரதி தனபால் விஜய் என்று. அதுதான் சரியான விடை. நன்றி நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். புவனேஸ்வரி சகோதரியே, மிக அற்புதமான அருமையான பாடலாக, அதுவும் முதல் பாடலே தங்கத்தேரில் உலாவர ஆரம்பித்து விட்டது. பாடலின் முடிவரை பாடலும் தங்கமாக ஜொலிக்கும் என்று நினைக்கிறேன். மிக இனிமை, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி தங்கை அவர்களுக்கு, தங்கை அவர்கள் மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் அழிவகன் உமாங்கை போட்ட பதிலுக்கு, அடித்து கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடக்கூடாது அக்கா என்று சொன்னதுக்கு அடித்து கேட்கல, ஆர்வம் கேட்கல, அன்பாக சொல்லிவிட்டார் நம் இதயராகும் நம் மனோகர் அண்ணா அவர்கள். அடுத்து ஒரு செட்டு கொத்து பரோட்டா ஒரு ஆம்லெட் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போகிறாங்க என் தம்பி. நான் சொல்கிறது சரிதானே, ஏதோ போவானுங்க. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாடல், இயற்கை நாம் அழிக்காமல் கெடுக்காமல் இருந்தாலே இயற்கை நமக்கு கொடைமழை தரும் என்று இயற்கை

0: முதல் எதிரி மனிதன் மட்டுமே என்று ஒரு பாராட்டியுள்ளார்கள் அந்த ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அகிலா சகோதரிக்கு மிகவும் பிடித்த பாடல் தானே சரியா என்று பாராட்டியுள்ளார்கள். கோவை பத்மா ஒரு சரியாக சொன்னீர்கள் என்றும் இனிய பாடல் பதிவு என்றும் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் மனோகர் அண்ணா கூறிய பதிலுக்கு மனோகர் அண்ணா இப்படி வந்து பொசுக்குன்னு சொல்லிட்டாரு பதில் என்று பாராட்டியுள்ள அதற்கு தொட்டாம்பாளைய பழனிசாமி அவர்கள் கோயிலா பழனிசாமி அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் மனோகர் அண்ணா சொல்றது தப்பு, காயத்ரி சகோதரி தான் அந்த குடும்பத்தில் நல்ல பதிவு போடுவாங்க, காயத்ரி நீங்க தப்பா நினைக்காதீங்க அண்ணா அப்படித்தான் என்று ஒரு பதிவு. அது அதுவும் சும்மா விளையாட்டுக்கு தானே. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் இனிமையான இதமான பாடல் என்றும் நம் கீதநேசன் ஐயா அவர்கள் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் இங்கு நாட்டாமைக்கானும் நாட்டாமை தீர்ப்பு சொல்லுவாங்க என்று ஒரு பதிவு. அந்த எந்த பதிவுக்கு அக்கா தங்கை யார் என்று அந்த பதிவுக்காக இந்த பதிவு. அகில ஸ்ரீதர் அவர்கள் சகோதரி காயத்ரி பாரபட்சம் இல்லாத இனிய பெண், சில இயலாத சந்தர்ப்பங்களில் பதிவு போட விட்டிருப்பார் செல்ல சண்டை போடும் மனோகர் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்து நன்றி. ஆமாம், அதுவும் நான் அதானே மாப்பிள்ளை இருந்தால் அவங்க ரேடியோ கேட்கறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை இருப்பார், அவங்கள பார்க்கணும் இல்லையா. அடுத்து கோவை பத்மா அவர்கள் சூப்பர் சாங் என்னும் பாராட்டி உள்ளார்கள். காயத்ரி அவர்கள் மனோகர் அண்ணா கும்பகோணம் வந்து உங்கள் மண்டையில் போடுற மாதிரி போடு, நானும் வரேன் காயத்ரி, நானும் வருவேன் அக்கா, நானும் உங்களுக்கு சப்போர்ட்டு. அடுத்து காயத்ரி போட்ட பதிவுக்கு தேன்மொழி சூப்பர் சகோதரி என்று பாராட்டியுள்ள அகில ஸ்ரீதர் நானும் துணைக்கு வரேன் என்று ஒரு அறிவித்திருக்கின்றார். சகோதரி காயத்ரி அவர்கள் அனுசியாக்கா எப்படி எனக்கு சப்போர்ட்டு பண்ணுறாங்க பாருங்க, நீ செல்ல தங்கச்சி காயத்ரி, உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேற யாருக்கு, நாளைக்கு நான் லீவு. ஏச்சு நாளைக்கு என்ன லீவு, ஐயோ கடவுளே சப்போர்ட் பண்ணதுக்கு சப்புன்னு போயிடுச்சா. சரி அகில ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அந்த பதிவை நான் படிக்கவில்லை என்று பார்க்கிறேன். பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி, ஏதோ தள்ளின்னு வந்துவிட்டேன் என்று பார்க்கிறேன், பதிவை பார்க்கவில்லை. வாஸ்தவமான உண்மை சகோதரி என்று கணபதி சந்திரமோகன் அவர்கள் இந்த பதிவு அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவு. தேன்மொழி அவர்கள் நாளைக்கு தான் லீவு எதற்கு என்று கேட்டுள்ளார்கள் காயத்ரியை. அறிவழகன் மங்கை தொட்டாம்பாளையம் பழனிசாமி கோயிலா பழனிசாமி அவர்கள் ஒரு செட்டு கொத்து பரோட்டா ஒரு ஆம்லெட்டு வாங்கி கொடுக்க சொல் கேட்டால் நான் வாங்கி தருவேன் அண்ணா என்று ஒரு பதிவு. என்னவோ கொத்து பரோட்டா ஆம்லெட் இதிலே இருங்க, புரட்டாசி மாசன் கூட நினச்சி பார்க்காம. காயத்ரி சகோதரிகள் மனோகர் அண்ணா நிகழ்ச்சிக்கு மட்டும் அக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். சரி எதுவோ போகட்டும், விட்டு விடுவோம், நம்ம அண்ணா தானே, அதெல்லாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். சரி நேர்களை நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். வருவதற்கு முன்பாக ஒரு சகோதரர் நீண்ட என்ன நேர்களே பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரமாக தொலைபேசி வழியாக ஒரு நண்பர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, மன்னிக்கணும் ஐயா, ஏனென்றால் வாட்ஸ்அப்பில் வாசிக்கும் பொழுது நீங்கள் லைனில் வந்துட்டீங்க, உங்கள் லைனை கட் பண்ண முடியல, எடுக்க முடியல, மன்னிக்கணும். உங்கள் பெயரை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கின்னு நம்ம நிகழ்ச்சியை பற்றி ஒரு உரையாடல். சொல்லுங்க, பேசுங்க.
1: நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம், அதாவது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து இதய ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று தங்கத்தேரிலே வலம் வந்த அனைத்து பாடல்களும் சிறப்பான பாடல்கள். அத்த பாடல்களை தந்து சிறப்பித்த புவனேஸ்வரி அம்மாவுக்கும் பதிவிட்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இணைப்பில் வந்து வாதாடி வாதித்த அன்பு அண்ணன் கும்பகோணன் மனோகரம் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதோடு அதான் அடிக்கிற கைதான்
0: அணைக்கும் அது வந்து
1: இதெல்லாம் நாம மனசுக்குள்ள வச்சுக்கிட கூடாது.
0: ஐயா அவர் வந்து டெய்லி என்ன கூட வேற வேற சண்டை எல்லாம் போடுவாரு. நான் கோபப்பட்டேன்னா பேசவே முடியாது, அவர் கோபப்பட்டாலும் என்ன கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பு சண்டை எங்களுக்குள்ள நடக்கும்.
1: அதெல்லாம் இருக்கு. அதனால நிகழ்ச்சி நமக்கு பாடல் அருமை, நிகழ்ச்சியும் அருமை. அதனால இனி இதே ராகத்துல இதே போல பாடல்களை தந்து சிறப்பிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை சொல்லி உடையவர்களே
0: நன்றி நன்றி நன்றிகள் அண்ணா, நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் இதய ராகம் நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து நம் வாழ்த்துக்களை தெரிவித்த கன்னியாகுமரி இரண்யன் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் உரையாடி சென்றார்கள், கேட்டு ரசித்தோம் அல்லவா. இதோ அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம். அடுத்த பாடலின் படம் ஏனென்றால் மனோகர் அண்ணா குழப்பி விட்டு போய்விட்டார் என்னை. ஒரு தடுமாற்றமாக இருக்கின்றது, வேறு ஒன்றும் இல்லை. இதோ பழைவண்ணம் நிகழ்ச்சிக்கு வந்து விடுவோம். சீர்வரிசை இந்த படத்திலிருந்து, சாரி, வாழ்ந்து காட்டுகிறேன் இந்த படத்திலிருந்து, கொட்டி கிடக்குது கனி இரண்டு, தட்டி பறித்தது கை இரண்டு. இதோ சுசிலாம்மா, பி சுசிலாம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் இதோ இந்த

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இந்த படத்தில் சுஜாதா அம்மா அழகாக நடித்திருப்பார்கள். உண்டு உண்டு என்று ஒரு அடுக்குமொழியில் அந்த பாடல் வரிகளில் கடைசியில் உண்டு உண்டு என்று அழகாக அந்த வரிகளை போட்டிருப்பார் பாடல் ஆசிரியர். இதுதான் அடுக்குமொழி என்று சொல்வார்கள். அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அறிவழகன் மங்கை, மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இவர் பேசுவது கோகிலா பழனிசாமி அண்ணா குரல் மாதிரியே இருக்கே. இல்லை இல்லை, கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள்தான் இப்பொழுது உரையாடி சென்றார் நம் நிகழ்ச்சியை பற்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், புவனா சகோதரி பாடல் தேர்வு பிரமாதம், சூப்பர் என்று இதயங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நன்றி. தேன்மொழி அவர்கள், கொட்டி கிடக்குது கனி இரண்டு, இனிமையான பாடல் எஸ்பிபி சுசிலாம்மா, இளமையான குரல் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அழகான கவிதையாய் பாடல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சந்திரமோகன் தம்பி அவர்கள், மன்னிக்கவும், நீங்கள் முதலில் ஒரு பதிவு போட்டு பாடல் அருமை என்று அதை என்னை வாசிக்காமல் விட்டுவிட்டேன், என்னை மன்னியுங்கள் தம்பி, கவனிக்கவில்லை. இந்த நடுவில் அந்த மனோகர் அண்ணா வந்து என்னை குழப்பிவிட்டு, அவரும் குழப்பி நேயர்களும் குழப்பி விட்டு சென்றார். ஒரு ஆசையாக அன்பாக, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை, தவறாக எடுத்துக்க வேண்டாம், சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவள், கொட்டி கிடந்தது கனி அரிய பாடல், இனிமை, மலர்களும் கிளைகளும் மீன்களும் விளையாடும் அழகு, இதயம் கொஞ்சும் கொஞ்சலாக பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்கள், காயத்ரி தங்கை தான் சகோதரின் சொன்னால் என்ன எம் மேலே சண்டைக்கு வந்துடுவாங்க அங்க. காயத்ரி தங்கை அவர்கள், இந்த பாடல் இதுவரை கேட்டதே இல்லை, சூப்பராக இருக்கிறது என்று பாராட்டி உள்ளார்கள். கோவை பத்மா சகோதரி அவர்கள், மிகவும் அருமையான பாடல், சூப்பர் சகோதரி என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேய நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நடிகர் ஆர் முத்துராமன் நடித்த ஒரு சில படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியன், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ அடுத்த பாடல், படம் பேரும் புகழும். இந்த படத்திலிருந்து நல்ல பேரோடு புகழ்பெற்ற பெருமை, இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்து இருக்கும் என்று நினைக்கிறேன். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான வரிகளில் ஒலித்துச் சென்றது. இந்த படத்திலும் சுஜாதா அம்மா தான் நடித்திருப்பார்கள். சூப்பர், அழகான அருமையான பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், வீட்டிற்கு விருந்தினர் வந்திருக்காங்க, அழைப்பிதழ் தருவதற்காக நான் நிகழ்ச்சியை மீண்டும் கேட்க மறுபடியும் வர இப்போ விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் என்று பரவாயில்லை, வந்த விருந்தினரை கவனியுங்கள், பாடல் அடுத்த முறை கூட கேட்டுக்கொள்ளலாம். நன்றி நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இந்த பாடல் கேட்கவே இல்லை, இந்த பாடல் கேட்டதே இல்லை, இனிமை சகோதரி என்று. ஆஹா, இந்த பாடல் இதோட 4வது முறை இதே இதயராகம் நிகழ்ச்சியில் வளம் வந்தது. அடுத்து காற்றிலே ஒரு கீத நிகழ்ச்சியில் ராஜஸ்வரி தொகுப்பிலும் இந்த பாடல் வந்தது என்று ஒரு பதிவு என்னுடைய ஞாபகத்திற்கு. நானே இந்த பாடலை ஒலுக்கி விட்டிருக்கின்றேன் சகோதரி, நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இதோடு 4வது முறை இந்த பாடல் நம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் என்னுடைய தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரியில் இருந்து அழகான வாரங்களை கொண்ட பாடல், வர்ணங்களையா வாரங்களையா என்று தெரியவில்லையே, சரி ஏதோ அழகான வர்ணனை கொண்ட பாடல் அப்படிதான் வைத்து கொள்ள வேண்டும், சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, அருமையான பாடல், சரியான பாடல், ஸ்டார் வழங்கியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அருமையான பாடல், கண்ணன் நினைக்காத நாளிலேயே பாடல் மட்டும் கேட்டிருக்கிறேன், மற்றும் பாடல் இதுவரை கேட்டதில்லை, இருப்பினும் அழகான பாடல்தான், அனைத்தும் சிறப்பு சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான வரிகள் கொண்ட பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து பெண்ணொன்று கண்டேன் இந்த படத்திலிருந்து காத்திருந்தேன் கட்டி அணைக்க, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். கோவை கணபதி நகர், சந்திரமோகன் அவர்கள். அருமையான பாடல். கண்ணனை நினைக்காத நாளில்லை நாளில்லையே பாடல் மட்டும் கேட்டிருக்கிறேன், மற்ற பாடல் இதுவரை கேட்டதில்லை. இருப்பினும் அழகான பாடல்தான், அனைத்தும் சிறப்பு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள். பாடல் அந்த எழுத்து அது ஒன்றும் தப்பு இல்லை தம்பி, டைப் பண்ணும் பொழுதோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கும் பொழுதோ வார்த்தைகள் மாறும் தான், அது ஒன்றும் தவறாக இல்லை. நான் சரியாக படித்து விட்டேன் அல்லவா, உங்களுக்கு ஏன் அந்த கவலை? அழகான வரிகள் கொண்ட பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி. அவர் பதிவிட்ட பாடலுக்கு நான் வேலை பார்த்து கொண்டே பதிவு தவறுவதால் கவனிக்கவில்லை என்று, அதெல்லாம் தவறுதல் ஒன்றும் இல்லை, நான் கூட தவறுதலாக தான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் வந்து நன்றாக நடத்துகிறேன் என்று ஒரு கர்வத்துடன் நான் சொல்லவில்லை. தவறுதல் எல்லாருக்குமே உண்டு தான், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லை. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். பாடலில் தேன் வருது அக்கா. ஆமாம் ஆமாம், இரண்டு கடைசி வரிகள் முன் வரியில் தேன் வந்தது, கவனித்தீர்களா? சூப்பர் சூப்பர், நன்றி. மங்கை வரவில்லை, தேன் தான் வந்தது, அப்படித்தானே? நன்றி. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள். இனிய பாடல் பதிவு. இதயங்கணிந்த இதயத்தை கட்டி இழுத்த இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள் அடுத்த பாடலுக்கு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர். நான் டைப்பிங் தான் அக்கா செய்வேன், டைப்பிங் செய்தாலும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலும் எழுத்துகள் மாறும் தம்பி, இதெல்லாம் வெறும் குற்றமில்லை, எல்லாருக்கும் தவறல் தான் இது. இது பெரும் குற்றமாக நினைத்தால் குற்றம், தவறே இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. வந்து நான் அழகாக வாசித்து விட்டேன், நானும் கொஞ்சம் தடமாற்றமாக இருந்தது, அடுத்து நான் சரியாக வாசித்தேன் அல்லவா, பரவாயில்லை, இதெல்லாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக்கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நடிகர் ஆர் முத்துராமன் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து, எஸ்பி பாலசுப்பரன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி மற்றும் ராஜேஷ், ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் மாலை 4:24. அடுத்த பாடலுக்கு வருவோம். அவளும் பெண்தானே. இந்த படத்திலிருந்து வார்த்தைகள் என்ன என்னை என் சாரி

அவளும் பெண்தானே படத்திலிருந்து வார்த்தைகள் என் நெஞ்சில் நின்றது. இதோ சுசிலாம்மா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். வார்த்தைகள் என் நெஞ்சில் நின்றது.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், வார்த்தைகள் என் நெஞ்சில் நின்றது. அரிதான பாடல்களும் அருமையான பாடல்களை தேடி தேடி சபரி சொந்தங்களுக்கு பாடல்களை தேர்வு செய்த சகோதரி புவனேஸ்வரி அவர்களுக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி. இந்த அருமையான பாடல்களை நல்ல ஒளித்தரத்துடன் சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் அனுசுயா அக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அக்கா என்றும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரோ என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி தேன்மொழி அவர்களே. தேன்மொழி அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், புவனேஸ்வரி சகோதரியின் தொகுப்பு பாடல்கள் ஒவ்வொன்றும் நம் மனதில் நின்றது, மனம் நிறைவை தந்தது, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் இனிமையான இதமான பாடல், இதயணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி பாடலை தொகுத்தனுப்பிய புவனேஸ்வரிக்கு பொன்னாடி போர்த்தியும் பரிசளித்து கொண்டு இருக்கின்றார்கள். பெற்றுக்கொள்வார் இதோ. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்தனுப்ப என் அன்பு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன்க்கா. நான் புவனேஸ்வரி பேசுறேன் அக்கா. பாடல்கள் எல்லாம் சூப்பரா எடுத்திருந்தீங்கக்கா, பதிவு எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. பாடலுடைய இசைத்திறன் வந்து ரொம்ப அழகா சூப்பரா இருந்ததுக்கா. பாராட்டுக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி.
1: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டு பதிவு போட்ட அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன்க்கா.
0: நன்றி நன்றி. மனோகரன் சொல்லுங்க.
1: மனோகரன் அண்ணா, அண்ணா அவங்க நல்ல தங்கச்சியிட்ட செல்லமா சட்ட
0: மாப்பிள்ள பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க வானொலி பக்கமே வரமாட்டாங்க, அது எனக்கு தெரியும், அவரு கூட தெரியும்.
1: இன்னொன்னாலுமே அவன் மட்டும்தான் வீட்டுல இருப்பாதான், அதனால உடனே கிளம்பிடுவான். அதனால அவ அவைலபிளா இருந்தா கண்டிப்பா வந்து இது பண்ணுவான். அவரும் எங்க அண்ணாதான்.
0: அது செல்லும் செல்லமாக ஒரு உரையாடல்.
1: ஆமா, அண்ணா உரிமையோட.
0: இப்போ புவனேஸ்வரி காயத்ரி தங்கை எப்படி கலாய்க்கிறாரு, அதே போலதான் என்னமும் டெய்லி ரெண்டு வேலை மூணு வேலை கலாய்த்து கொண்டே இருப்பாரு. என்ன சமையல், என்ன சாப்பிட்ட, டீ குடிச்சியா அப்படின்னா அவர் உடனே டீ சாப்பிட்டேன், நான் ஒன்றும் டிஃபனும் சாப்பிடல, டீயும் குடிக்கலன்னு அவர் முந்திப்பாரு. என்ன கேள்வி கேட்டு அவர் பதில் முந்திப்பாரு. இப்படியே தான் எங்களுடைய வாக்குவாதம் இன்று வரை நடக்கும், நாளை வரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது செல்லமான ஒரு உரையாடல்,
1: அவ்வளவுதான்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி புவனேஸ்வரி. நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். அச்சாணி படத்திலிருந்து தாலாட்டு பிள்ளை ஒன்று தாலாட்டு, நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் தாலாட்டி செல்கிறது. நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசிலாமா குரல். இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான கற்பனையில், அழகான வரிகளில் ஒரு பிள்ளையை எப்படி தாளாட்டி அவர்களை எப்படி படிக்க வைத்து எந்த அளவில் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தந்தை தாய் அறிவுரை பாடல் இது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள். இதுவரை இதய ராகம் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய அனுசுயா அக்காவுக்கு நன்றிகள். தாளாட்டு பாடல் சூப்பர் அக்கா, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல்கள் பதிவு, வாழ்த்துக்கள் சகோதரியே என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆமாம், கடைசியில் அந்த தாளாட்டு ஒன்று, தாளாட்டு பிள்ளை ஒன்று தாளாட்டு, அந்த பாடல் ஒரு அழகான அருமையான பாடல் தான் நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் எல்லார்களையும் தாளாட்டி சென்றது. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்களும் பேர் சொல்லும் பிள்ளை பெற்றெடுத்தோம். சூப்பர் சூப்பர். ஆமாம், ஒரு குட்டி பாப்பா இருக்காளே, உங்கள் பேரை சொல்வதற்காக நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், தாளாட்டு பிள்ளை ஒரு தாளாட்டு, அருமையான பாடல் சூப்பர் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். இன்றைய இதய ராக நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர், அழகோ அழகு சூப்பர் என்றும் நம் கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் அழகாக ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். வணங்குகிறேன் ஐயா. சூப்பர் சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்துணை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலி இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நடிகர் ஆர் முத்துராமன் அவர்கள் நடித்த ஒரு சில படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் மற்றும் நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை காலை 10 மணிக்கு நிகழ்ச்சியில் இணைவோம் என்று தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்சமயம் யுஎஸ்லிருந்து. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இன்று செவ்வாய்க்கிழமை இல்லை, இங்கே மார்னிங்

அழகான பக்தி பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? நேற்று ஒரு 2-3 சொந்தங்கள் பாடல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவங்க பதிவே போடலை, தூங்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் நிகழ்ச்சிக்கு போவோமா? முதல் பாடல் எச்சில் இரவுகள் திரைப்படத்திலிருந்து, இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

எச்சில் இரவுகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இரவோடு உறவாடும் சொந்தங்களுடன் வனப்பகுதியில் அமர்ந்து கொண்ட அனைவருக்கும் ஆசி தரும் சபரி வானொலி உன் புகழ் சிறக்க, இரவு ராகம் நிகழ்ச்சி இனிதே சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள் வனப்பகுதியில் இருந்து பாடலை கேட்டு மகிழ வந்திருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா. சிறப்பு இரவு ராகம் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள், அழகான பாடல், இனிமை. தேன்மொழி முருகன் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து மிக இனிமை இந்த பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் செம என்றும் ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பக்தி பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் கண்ணா வருவாய ஆரம்ப பாடலை இனிமையான பாடல். கேஜே ஏஸ்தாஸ் அவர்களும் சித்ராவின் குரலில் பாடல் அருமை, தேர்வு சிறப்பு. நன்றி, நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் என்னதான் சுகமோ பாடல் போலவே உள்ளது. இரண்டு பாடலும் ஒரே ராகமாக இருக்கும் என்றும். மும்பை தேனரசு அவர்கள் அருமையான பாடல், ஏஸ்தாஸ் அவர்கள் குரலில் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். வாருங்கள், வணக்கம். சந்திரமோகன் அவர்கள் பக்தி பாடலா என்று அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம் கண்ணன் மீரா வந்தார்களே என்றும் அருமையான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான காதலர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை சூப்பர் சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் உன்மேலே வீசும் பூ மேலே வீசும் பூங்காற்றே என்மேல் வீச மாட்டாயா, அரிதான பாடல், தேர்வு சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள் அப்படியா, அழகான பாடல் என்றும். இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேற்று போட்ட பாட்டை இன்னைக்கு வந்து கேட்டார், எப்படியோ கேட்டார், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் இந்த பாடல் நீங்க கேட்டதில்லையா அக்கா, நான் கேட்டிருக்கேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அதிக நாள் கழித்து கேட்டால் அரிதான பாடல். சந்திரமோகன் அவர்கள் வந்துட்டாரோ, எச்சில் இரவுகள் என்றால் என்ன, உனக்கு இல்லாத சந்தேகங்கள்லாம் வந்துடும். அறிவழகன் மங்கை அவர்கள் பூங்காற்று இரவு நேரத்தில் இதமாக வீசி சென்றது, இருமல் வருது, தண்ணீர் குடிங்க அக்கா. தேங்க்ஸ், தண்ணி பக்கத்தில் இருக்குது. அறிவு சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் நேற்று கேட்ட பாடல் இதோ ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் அருமை அழகு. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி, சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் பூங்காற்று இரவு ராகத்தில் இதமாய் வீசி சென்றது. இருமல் வருது தனி குடிங்க அக்கா, எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு, என்ன செய்ய தெரியலை. எச்சில் இரவுகள் என்றால் என்ன என்றதுக்கு இயக்குனர் தான் அந்த பாட்டை கேட்டார். இயக்குனர்கிட்ட கேட்டுக்குங்க, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆஹா, அருமை இனிமை என்றும் சிறப்பு மகிழ்ச்சி என்று இயக்குனர் அவர்கள் நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாக, அவங்க குழந்தை கூட ஒரு பூனை குட்டி, செம டான்ஸு, சிறப்பு அருமையான பாடல் என்றும் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், நான் விரும்பிய பாடல் ஒலித்ததற்கு மிக்க நன்றி அக்கா என்று எங்கிருந்தோம் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம்மா சபரி எஃப்எம்னு. ரொம்ப சூப்பராக இருக்குடா, சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும் அழகான பாடல் அருமை என்றும் சந்திரமோகன் அவர்கள் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிட்டாரு என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த ஆப்புக்கு காசு போகும் என்ன சந்திரமோகன், இல்லை அவன் நம்ம ஊர் சைடு அவன் அப்படிலாம் செலவழிப்பானா. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அக்கா பெயரையும் சேர்த்திருக்கலாம். நன்றி நன்றி அறிவு. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலின் படம் மைடியர் மார்த்தாண்டம். பாடல் பாக்கு வெத்தல போட்டேம் பத்தல என்ற இந்த பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன், பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நிகழ்ச்சியின் துவக்க பாடலே பாக்கு வெத்தலையுடன் பாடல் கேட்ட சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்களுக்கு நன்றி. நன்றி, அழகான பாடல் சார், ரொம்ப அழகான பாடல். மைடியர் மார்த்தாண்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். மோகனரங்கன் சார் அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி, நன்றி சார். அறிவழகன் மங்கை அவர்கள் பாக்கையும் வெத்தலையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு, சிறப்பு. இயக்குனர் அவர்கள் பாக்கு வெத்தலை போட்டேன் பத்தலை பாடல் சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்கிறார். பாடல் அசத்தல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் சாங் என்றும் தேனரசு அவர்கள் எதுக்கு இப்படி சிரிக்கிறாரு, சிறப்பு ஒரு போஸ்டர். நல்லா இருக்கு சார், அருமை. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து போட்டால் வாயெல்லாம் சிவக்குமே, வீதிகளில் தான் குப்பைகள் கொட்டி கிடக்கின்றன, கைபேசியிலுமா டிப்பர் லாரி கொண்டு வந்து கொட்டுகிறீர்களே, சரியா இது, அது குப்பையா, எல்லாம் சிரிப்பு, அதை ஒழுங்காக பாருங்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் அது பாக்கு வெத்தலை மாதிரி தெரியலையே எனக்கு, பின்ன என்னது என்னது போட்டிருக்கீங்க பின்ன. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல், அதற்கு முன் ஒரு பதிவு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இரணியல் பகுதியிலிருந்து ஜெகதீஷன் அவர்கள் இரவு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் பாடல்களை எல்லாம் வண்ண மாலையாய் தொடுக்கும் பூக்களின் வண்ணமாய் பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமார் அம்மாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி அன்றாடம் தொடரட்டும், நிகழ்ச்சி வெல்லட்டும். நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்ததாக வரும் பாடல் படம் நடிகன் பாடல். தேவ மல்லிகை பூவே பூவே விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நடிகன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது சார். ரெண்டு பாட்டுமே செம சூப்பர் சார். அழகான உற்சாகம் தரும் பாடல். விரும்பி கேட்ட சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள். விருப்பத்தில் பாடல்.

தம்பி அறிவழகன், நிறைய வெத்தலை பாக்கு போட்டிருக்கீங்க, சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து போடணும்ல என்று அறிவழகனை கேட்டிருக்கிறார் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அது வெற்றிலை பாக்கு தானா அண்ணா? சந்தேகமாக இருந்தால் என் நாட்டாமை அண்ணனை கேளுங்கள் சொல்வார். அவர் அட்ரஸே காணுமே. பிஎம்ஆர் அவர்கள், பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், எங்களுக்கு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் கிடையாது அண்ணா என்று அறிவழகன் மங்கை அவர்களும், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், மரத்தடியில் வைத்த சொம்பு களவாடப்பட்டதால் நாட்டாமை சொம்பு இல்லாமல் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாரே, முதலில் சொம்பை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், பிறகுதான் நாட்டாமை வருவார். சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது தம்பி வெற்றிலை பாக்கு, அப்படி கோகிலா பழனிசாமி அவர்கள் கூறுகிறார்கள். பாடல் சூப்பரான பாடல் என்றும், வேற லெவல் ஜி என்றும் இயக்குனர் அவர்கள், தேவமல்லிகை பூவே பூவே பாடல் தேர்வு அருமை, அட்டகாசம் சூப்பர் என்கிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை, பாடலில் தேன் வருகிறது சூப்பர் என்கிறார். நன்றி. அடுத்ததாக வரும் பாடல், படம் பொண்ணு விளையிற பூமி, பாடல் போயா உன் மூஞ்சிலே என் கையை வைக்க. என்னாச்சு இந்த பாட்டு? சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பொண்ணு பொண்ணு விளையிற பூமி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகம் தரும் பாடல் பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மேச்சி சாரி சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் அவர் அட்ரஸே காணோம் என்று சொன்னதற்கு, பக்கத்து வீட்டில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு அக்கா, வருவார் என்று சிரிக்கிறார். எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். நன்றி நன்றி அறிவு. அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாக அவர் குழந்தை கிருத்திஷா செம்மையாக ஆடுறாங்க, சூப்பராக இருக்கு, ஹாப்பி டான்ஸ் என்று அறிவும் மங்கையும் ஆடுறாங்க. அருமை அழகு, குழந்தை ஒன்று அருமையாக சிரிக்கின்றது, சிறப்பு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் கிரேட் என்றும், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அருமையான நடன பாடல் சிறப்பு என்கிறார், சிறப்பு அருமையான பாடல் என்றும், தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் தம்பி அறிவழகன் கோபம் இருந்தால் அடிச்சிருங்க, அதற்காக போய் அவன் மூஞ்சில என் கையை வைக்க நல்லா திட்டாதீங்க சரிங்களா, மனசு வலிக்குது ஐயோ. தேன்மொழி முருகன் அவர்கள் நம்ம பாரதி எங்க முதல்ல காணுமே, அவளை உற்சாகமாக இருக்கும். அடுத்ததாக வரும் சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில், வணக்கம், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், படம் மனிதரில் இத்தனை நிறங்களா, பாடல் மழை தருமோ என் மேகம், செமசாங் சார். சபரி வானொலி நிலையத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு பாடல் இதோ வருகிறது.

படம் மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற இந்த பட திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தொட்டபாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சபரி வானொலி நிலையத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு பாடலை கேட்டிருக்கிறார்.

தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள், நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதளவானது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமாரின். இணைந்தே இருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இது வந்து நிறைய பேர் சொல்வாங்க சார், அதெல்லாம் நம்ம காப்பி பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக சொல்லணும் அவ்வளோதான். ஓகேவா? பாடல் கேட்ட உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள். அடடா ஆஹா என்று செமசாங் சார். மழை எங்கள் ஊரில் வந்து நின்று விட்டது. சும்மா இருந்த இசைத்தட்டை சுழல விட்டு மழை தரும் பாடலை செவிகளில் சேர்வதற்கு உதவி செய்த அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றிகள் சார், நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ மழையே எங்கேயுமே பெய்ய மாட்டேன்து, இப்படி பாடலின் வழியாகவாகுது நாங்கள் கேட்குறோம் மழை வருதுன்னு. பாடல் சிறப்பு சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள், மழை தருமோ என் மேகம், எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல், பாடல் தேர்வு அருமை என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், மழை மேகங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு, சிறப்பு அறிவு. இயக்குனர் அவர்கள், இதற்கு முன் ஒலித்த பாடலும் இப்பொழுது ஒலிக்கும் பாடலும் அருமை, போயா உன் மூஞ்சிலே என் கையை வைக்க பாடல் துள்ளல், மழை தருமோ என் மேகம் பாடல் இனிமையான இதமான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி. கோகில பழனிசாமி அவர்கள், இயக்குனர் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, எழுத்து

சீக்கிரம் வரவே மாட்டேங்குது. ஓ, ஆவுடையூர் ஆஸ்கார் மணி அவர்கள் நேற்று பாட்டு போட்டு தூங்கிட்டாரு. இன்னைக்கு இப்போ தான் லேசாக வந்து எட்டி பார்க்குறாரு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். வணக்கம். உங்கள் பாட்டை போடணுமா சார்? ஒரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறம் போடுறேன் உங்கள் பாட்டு, நேத்திய பாட்டு. ஓகேவா? அறிவழகன் மங்கை அவர்கள் சபரி வானொலியில் இரவு நிகழ்ச்சியில் இசைமழை பொழிகிறது. வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். சந்திரமோகன் அவர்கள் மழை தருமோ தென்காசி மேகம். வரவே இல்லையாமே மழையே ஊரில், வரும் இனிமே என்னடா. மழை தருமோ தென்காசி மேகம் என்று சந்திரமோகன், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் சிறப்பு. கோகிலா பழனிசாமி அவர்கள் யாருங்க இவர் திடீர்னு வந்து உள்ளே எட்டி பார்க்கிறார்? நேற்று ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க, இப்போ யாருன்னு கேட்குறீங்க? அறிவழகன் மங்கை அவர்கள் கண்ணு கூசுது. எதுக்கு? கண்ணை டெஸ்ட் பண்ணுங்கள். ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் அழகான ஒரு பெண் குழந்தை நடனம், மழையில் நடனம், சிறப்பு, சூப்பராக இருக்குது. அருமை அருமை. நேற்றைய பாடல் உங்கள் பாடல் தரட்டுமா என்றும், ஒரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு வரும்னு சார், தூங்கிடாதீங்க அதுக்குள்ளே போய். ஆஸ்கார் டெய்லர் உங்களை தான் சொல்கிறேன். மழை பெய்யுது சபரி வானொலியில். ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் நேற்றைய பாடலை உங்களுக்கு தரட்டுமா? சூப்பர் என்கிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் ஊரே காய்ச்சல் சளியாக இருக்குது, இப்படி மழையில் நனைஞ்சா எப்படி? சிறப்பு. இயக்குனர் அவர்கள் அவர்கிட்ட நிறைய ஊசி இருக்குது. எதுக்கு ஊசி இருக்கு? இவர் ஏதாவது மீன் பண்ணி சொல்வார். அடுத்ததாக வரும் பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் பாடல் குங்கும பூவின் கூட்டம் போல. படம் தேவி. விருப்பம் கோவை கணபதி ராஜ் சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

தேவி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் அவர்கிட்ட நிறைய ஊசி இருக்கு என்கிறார். ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் தைக்கிற ஊசியை போட்டால் செப்டிக் ஆயிடும் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் டியூப் மாத்திரை, ஊசி, ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாத்தையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் ஆஸ்பத்திரி. நைஸ் சாங் என்றும் சென்னை பாரத் தனபால் அவர்கள் அழகாக எட்டி பார்க்கிறார். அவர் பாடல் வருமா என்று. இன்னும் இரண்டு பாடல் இருக்கிறது. வரும் வரும் பாரதி, வாருங்க, வெல்கம் வாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? பாரதி என் பாட்டு என்று சிரிக்கிறார். மர்மம்தான் என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். பாரத் தனபால் அவர்கள் இரண்டு பாடலுக்கு அப்புறம் வரும் என்று தகவல். சந்திரமோகன் அவர்கள் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை இந்த பாடலுக்கு. முதல் படம் தேவி, அதனால் பெயருக்கு முன்னாலே சேர்த்து கொண்டார். சிறப்பு இயக்குனர் அவர்கள், இதுநாள் வரை இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை. குங்குமப்பூவு தேன்மொழி முருகன் அவர்கள், நான் இந்த பாடலை கேட்டதே கிடையாது. அரிதான பாடலை தேர்வு செய்திருக்கிறார் சகோதரர் சந்திரமோகன். பாடல் அருமை, சூப்பர் என்றும் சந்திரமோகன் அவர்கள். நான் விரும்பிய பாடலை ஒலிபரப்பியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். சிறப்பு, நன்றி நன்றி. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இன்று எனது பேத்தி கைபேசியை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். நெட் பேலன்ஸ் முடிந்து விட்டது. பாடல் நின்று நின்று வருகிறது எனக்கு. அப்படியா சார்? ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படம் பாடல் தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே. நேற்று பாட்டை போட்டு இன்னைக்கு கேட்குறீங்க என்ன சார்? இப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தூக்கம் வரும்? அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்றும் சந்திரமோகன் அவர்கள் இசைத்தரம் அருமை. எதையா ஒரு நோட்டை சொல்லுவான், இன்னைக்கு தான் இசைத்தரம் அருமை என்றிருக்கான். இல்லைன்னா பாதி பாட்டு தான்னுவான். என்னது சத்தமே கேட்கல, இசைத்தரம் ரொம்ப குறைவு அப்படின்வோம். அறிவழகன் மங்கை அவர்கள், நாமளே எல்லாருக்கும் ஊசி போட்டு விடலாம் அக்கா. ஐயோ என்னாச்சு? சந்திரமோகன் அவர்கள் ஆஸ்பத்திரி எங்க நெல்லை பேச்சு அழகு. சிறப்பு சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் படம் ஆலயமணி. பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். விருப்பத்தில் பாடலிடும்

ஆலயமணி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் எல் எல்லா ஈஸ்வரி அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் ஆஸ்பத்திரி எங்கள் நெல்லை பேச்சு அழகு என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நாங்களும் இப்படித்தான் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம் என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். மிக்க மகிழ்ச்சி பாடல் தந்தமைக்கு. நிகழ்ச்சி நடத்தணுமா எப்படி என்று சந்திரமோகனிடம். அழகான பாடல் என்று கைத்தட்டி எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள் பாடலுக்கு. பாட்டு அவ்வளோ அழகான பாட்டு. தேன்மொழி முருகன் அவர்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பாடல் எனக்கு பிடித்த பாடல். பாடலை நல்ல ஒலி இசைத்தரத்துடன் சிறப்புடன் வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் விஜய் அண்ணி அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சூப்பர் சூப்பர் நன்றி தேன்மொழி, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும், ஆவடையனூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலுக்கு எல்ஆர் ஈஸ்வரி அம்மிங் சிறப்பு சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலில் மங்கை பெயரும் வந்துவிட்டது சிறப்பு சூப்பர் என்கிறார். எப்பா சென்னை பாரத் தனபால் அவர்கள் பாடலில் மங்கை பெயரும் வந்துவிட்டது சிறப்பு என்றதற்கு இது நல்லா இருக்கே என்கிறார். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் கைபேசி சற்று இடையூறு செய்கிறது, நெட் பேலன்ஸ் இல்லை என்பது நாளை காலை தான் உயிர் பெறும். நிகழ்ச்சியின் முடியும் வரை கேட்க ஆசை. இடையே இப்படி என்னை கைபேசி திட்டுகிறது, ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தூங்கடா என்று. ரைட், வாங்க சார், குட் நைட். ரெண்டு பாட்டு, ரெண்டு மூணு பாட்டு தான். அடுத்த பாடல் சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஆவடையனூர் ஆஸ்கார் டெய்லர் இவர்கள் விருப்பத்தில்

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே பாடல் இதோ வருகிறது.

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. ஆவடையனூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சென்னை பாரதி தனபால் அவர்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பாடல் எனக்கு பிடித்த பாடல் என்று யாரோ சொன்னதற்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து பாடல் மிக அருமை என்றும் அருமையான பாடல் என்றும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் அடடா ஆஹா என்றும் அழகாக ஊஞ்சலில் ஆடியபடி பாரதி தனபால் அவர்கள் அறிவழகன் மங்கை அவர்கள் தங்கமான பாடல் அழகாய் ஜொலிக்கிறது சூப்பர் என்கிறார் அருமை. பாரதி தனபால் அவர்கள் இப்படித்தான் பாடலை ரசிக்கணும் ஊஞ்சலில் ஆடியபடி. ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கி எனது அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தமான அன்பு சொந்தம் ஆர்ஜே விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் இனிய பாடலை ரசித்த உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கங்கள். சிறப்பு உங்களுக்கு வணக்கங்கள் சார், வணக்கங்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள் விருப்ப பாடல் பாடல் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் சமபாட்டு படம் கரும்புவில் விருப்பம் பாரதி தனபால் காவியா ஓவியா குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள். விருப்ப பாடல் மீன்கொடி தேரில், படம் கரும்புவில். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. செம சாங் பாரதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லேடி வாய்ஸ் கூட எனக்கு பிடிக்காது. யேசுதாஸ் பாடின பாட்டு ரொம்ப பிடிக்கும். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை, பாரதி தனபால் மற்றும் காவ்யா, ஓவியா குடும்ப உறவினர்கள், சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல். சென்னை பாரதி தனபால் அவர்கள். அகா அருமை இனிமை, மனதை தொட்ட பாடல் என்றும் பாரதிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள். தேங்க்யூ பாடலுக்கு என்று, பாடலுக்கு தேங்க்யூ என்றும் பாரதி அவர்கள் இதயத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். பாடலுக்கு பூங்கொத்தும் கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். எழுந்து நின்று கைத்தட்டி பாடல் செம என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் பாடல் மிகவும் அருமை என்றும், பாரதி தனபால் மிக்க நன்றி தேங்க்யூ என்றும், நன்றி நன்றி பாரதி. தேன்மொழி முருகன் அவர்கள் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் அருமையான பாடல், கே ஜே ஜென்சி குரலில் பாடும் அருமை, இனிமையான பாடலை தேர்வு ஜென்சியாக பாடினாங்க இப்போ யேசுதாஸ் தானே. இனிமையான பாடலை தேர்வு செய்த சென்னை பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அப்படி கூறியதற்கு பாரதி தனபால் அவர்கள் சூப்பர் என்கிறார். கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் பாடல் செம என்று கைத்தட்டி பாராட்டி நன்றி பாரதி குட்டி என்கிறார்கள். அப்படி கூறியதற்கு நன்றி என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். அழகாக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை ரசித்தபடி சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாடல் பொன்னாரம் பூவாரம், செம சாங்கு ஜெயச்சந்திரன் சாங்கு. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணே, இவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபிஐ குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா. செம சாங், ரொம்ப அழகான பாடல் தேர்வு. நன்றி, நன்றி.

பாடல் அசத்தல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் என்கிறார். பாரத் தனபால் அவர்கள் சூப்பர் என்று அழகான ஒரு நடனம் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் எஸ்பிபி அருமையான குரலில் பாடல் இனிமை. சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் விரும்பிய பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் விஜயன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார் சிறப்பு. நன்றி நன்றி தேன்மொழி. பாரதி தனபால் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் என்றும் அடடா ஆஹா என்றும் கிளம்பிட்டாங்க அவங்க டாட்டா சொல்லிட்டு. பை, போயிட்டு வாங்க, குட் நைட். நிகழ்ச்சியும் முடிஞ்சது. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி இளமையான குரலில் மனதை வருடும் பாடல் அருமை என்றும் பாரதி தனபால் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை இரவுராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய விஜய் அக்காவுக்கு நன்றிகள். நன்றி நன்றி அறிவு. இன்றைய இரவு ராகம் நிகழ்ச்சி சிறப்புடன் வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் விஜயன் அவர்களுக்கு நன்றி. சிரமம் பாராமல் தொலைவில் இருந்து கொண்டே நமக்காக நிகழ்ச்சி நடத்துகிறார் சிறப்பு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி தென்மொழி. அறிவழகன் மங்கை அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். விஜய் அக்காவுக்கு மட்டும் பகல் வணக்கம். சிறப்பு. நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி அழகான பாடல் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் உறக்கம் பாராமல் விழித்திருந்து பாடல்களை கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். தற்சமயம் US இருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.